தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தத்த தரித்த தனத்த